0: ஆமத்தில் உம்ரேத்தேன் தாஜி சித்தா வளர்ந்தார் ஊழ் மாதால் கொன்று மறைக்கேன் அரைஞ்சியாங்க ஒழுங்கை ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் சிச்சிச்சா மறக்க பெறுவாள்.
1: This is Blackout on Triple J and ABC Radio Australia.